0: சூப்பர் மச்சி
1: தந்தாச்சே தந்தாச்சே. எங்க வீட்டு தங்கத்திலே உன் கையில தந்தாச்சே
0: சூப்பர் மச்சி.